அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 நாட்டிய போடு மெகேட்ஸ் 91.6 98.2 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சாரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்ற வழக்கமாக காலை தோறும் இதயத்தில் இறை சேனல் உங்களை வழக்க உங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு வியாழக்கிழமை July 23 வாழ்க்கை என்பது ஒரு பயணம், இலக்கு இல்லை. அதை உணர்ந்து ஒவ்வொரு கணமும் ரசித்து வாழ்வதே மகிழ்ச்சி. இன்றைய நாளை இனிய நாளாக மாற்றுவோம்.

0: ஒரு வாழ்வு, அதை உனக்கு பிடித்தபடி மனசாட்சிப்படி வாழ். தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை, தீர்வுகள் கேட்க நீ கெட்டவரும் இல்லை.
1: வந்ததால் ஞாபகம், ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்.
0: ஈராயிரம் ஆண்டில் டிசம்பர் மாதத்தில் 21 தேதிக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படமாக படத்தின் பெயர் என்ன வழி. இயக்குனர் ஜே சுரேஷ் அவர்களில், திரைப்படத்தில் நடிகர் ஆர் மாதவன் மேலும் நடிகை ஸ்னேகா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தை சிமித்தவர் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள். பாட்டுக்கு குரல் தருகினவர் உன்னிகிருஷ்ணன்.

பொறாமை என்பது மற்றவர்களின் வெற்றி, செல்வம், திறமை அல்லது மகிழ்ச்சியை பார்த்து மனதில் வருத்தம் அல்லது அதிருப்தி அடைவதாகும். Jealous means feeling unhappy because someone else has something you want, such as success, talent, attention and protection.

0: வியாழக்கிழமை ஜூலை மாதம் 23 தேதி ஆல்ரெடி அனைவருக்கும் இனிமையான நாள். ஹவ் எ ஸ்பெஷல் வண்டர்ஃபுல் டே.
1: Stay tuned with RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Daini Seyarangam. Daini Seyarangam.
2: RM Free Bonuli.

அமனைவருக்கும் எமது ஆரம்பி வானொலியில் இந்த அதிகாலையில் வியாழக்கிழமை அதிகாலையில் அனைவருக்கும் வருக வருக என்றான் புடன் நாம் நல்வரவேற்கிறோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். இன்று அதிகாலையில் குளிர்காலத்திலே சூரியன் ஆல்ரெடி ஒடிக்கின்றது. மேலும் எமது ஆரம்பி வானொலியில் உங்களுக்காக இசை மழை புடைகின்றது. ஜஸ்தி ஜூன் 8 மணி வரை. எனவே இந்த தான் மகிவான நல்லாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள். எங்கு போனாலும் மன்றம் அணுகி போங்க.

0: ஆம், இன்று வியாழக்கிழமை ஞானத்திற்கும் உரிய நாள். இந்த நாளை நல்ல எண்ணங்களுடனும் இனிய வார்த்தைகளுடனும் நாம் இந்த நாளை தொடங்குகின்றோம். உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாக மலர்த்தும். உங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் ஆரோக்கியமும் என்றும் நிலைத்திருக்க இறைவனே நாம் வேண்டிக் கொள்கின்றோம். மேலும் நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை நமக்கு திரும்பி வரும்.
1: Free on release.

அவர்களை எழுந்திருக்க வேண்டிய நேரம் இப்போ ஆகிவிட்டது. மேலும் இந்த குளிர்காலத்திலே இந்த புதிய வடிவியல், புதிய நம்பிக்கை, புதிய வாய்ப்புகள். இன்றைக்கு நீங்கள் எதுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி அமையட்டும். உங்கள் மனதில் இருக்கும் கவலைகள் அனைத்தும் களைந்து மகிழ்ச்சியும் மனநம்பியும் உங்கள் வாழ்க்கையில் மலரட்டும்.

இன்றைக்கு நீங்கள் வேலைக்கு செல்பவராக இருந்தாலும் வீட்டை பொறுப்படுத்த கவனிக்கும் இல்லத்தரசியாக இருந்தாலும் மேலும் அல்லது தொழில் செய்து கொண்டிருப்பவராக இருந்தாலும் இன்றைய நாளை மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் தொடங்குங்கள். ஒரு புன்னகை, ஓர் இனிய வார்த்தை, ஒரு சிறிய உதவி, இவை யாரோ ஒருவரின் நாளை அழகாக்கும்.

0: Happy returns of the day.
1: இன்றைக்கு வியாழக்கிழமை ஜூலை மாதம் 23rd இன்றைக்கு லமிச்சூரை சேர்ந்த திரு மாயவன் தாந்திராயன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி செல்வி, மேலும் மகன் மார் கார்த்திக், கிளைவன் அம்மா ராஜமணி, பிரித்தானியா ஊரைச் சேர்ந்த அவருடைய மாமியார் ருக்குமணி முத்தையன், மேலும் தாந்திராயன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். அடுத்த படனின் அவ்வாக்க வசிக்கும் அம்பன் நியாவு தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வணங்குகிறோம். அம்மா வினோதா, ஷனோன், நிவென், ஷாலினி, சாந்திரினா, ஒன், மேலும் ஊர்வசி, ருமிஷ்கா, லேயா, மேலும் மோனன், தேவாசேனா, நவினா, மேலும் ரியானா, ரொனி, அத்தே மீது, அண்ணன் மனோ, மாமன் குமரவேல், அத்தே அம்பாள், மாமன் தேவன், தேவி, இரமசுவாமி, கருப்பன், தாந்திராயன், ராசன், வீராசாமி, மதுரை குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த பாடலினை நாம் நோவல் ஃபிரான்ஸ் ஊரைச் சேர்ந்த புஷா அண்ணா தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வணங்குகின்றோம். அப்பா கிரீஷ், அம்மா பூமாலை, மேலும் மனன், கத்ரேசன், அத்தி மலோன், ஜெசன், கிசன், ஆன்சன், ஆஞ்சலி, மேலும் மணிமாலை, ராம்தாரி, மௌரிமுத்து, முத்து கருப்பன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் வெட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த படனை நாம் நியூகோ ஊரைச் சேர்ந்த ஆஞ்சலி, குமரன், மாத்வி, சந்திரன், கேஷினி, வருவன், அபல்சாமி, நிலம், ரூபன், ரூவிசன், விவன், சீனிவாசன் ஆகியோர் குடும்பமுடன் நாம் வணங்குகின்றோம்.

அமர்லியின்றிய வியாழக்கிழமை காலை நிறுத்தி எங்களுடன் மகிழ்ச்சியாக கடித்த அனைவருக்கும் இதயம் கனிந்த நன்றிகள். வாழ்க்கையில் ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு, அதை நம்பிக்கையுடன் வரவேற்றால் வெற்றி நிச்சயம் உங்கள் வாசலை தேடி வரும். நலமுடன் இருங்கள், மகிழ்ச்சியுடன் இருங்கள், கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: நமஸ்கார்
1: சோதரந்திரிக்கு ஹிருதய பூர்வக நமஸ்காரம்
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்
3: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।